அளவுனா பாடுங்க அருள்பாவம் அறம் அங்குள்ள அருள்மிஞ்சி தகவலர்கள் மீனோஞ்சல் தகவல் அருள்மிஞ்சி சாமுகாம் அடிக்கிறார் கோணிஞர்லியர்கள் பண்டூரியிடம் போய் ஜன்மம்.